தன்னவானது அளமெங்கு வெறி ரஸ்கலாக்கு அளமெங் குரமும் கெந்திய நுப அமல் நூ சாலிஹ் அமல் குர்ம அளமென் நெருவா ஃபாந்தேவ் ஹந்தும குரான் மீஹகு இத்வஸ்தௌகா ஹந்தும குராஹா துவஹு திமன் ரஸ்கலாங்க தியபா மீஹுங்கே அமுரு நுதம்மவங் ஹெய்ய அதி இந்தாரு குரவ்வா பேகலகு தியபா மீஹுங்கே காத வடாகத்தே ஃபஹே தியபா மீஹும் அஜாபுகே ரஹ லிவ்கன்னாஷ ஃபஹே அனியா வெரின்ன நஸ்ரு தேனே எவ்வெஸ் மீஹகுனுவே.

0: அத்தனை ருபியா ஏதோ போதில் டெமாக்கும் உரிதுவும் ஏடிவியும் ஹோதம் நீங்கள்
1: திவே எஃப்எம் நுவதிய ஏகம் மெகாஹர்ட்ஸ்
2: மீ ஃபாலிவ்.

0: வரர் வரப்பூரியம் இங்க இந்த வேணும் பஸ் ஜஹம்
1: ஜஹம் ஆலே
0: ஓகே தோமவே
1: ஆலே ஐ லவ் ஐ போலாம் ஓகே தக்கியாலியஸ்
0: கியாலோ லோ